0: தீட்டக
1: தீட்டக தீட்டக
0: தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக தீட்டக த